நிஹித்லராஜ் சதாஹர்கீரா கேசவனே அவர் நாக்குயிராம் கேசவனே அவர் நாக்குயி சதா சாச்சு சுயி கோரமக் ஏகோ ஜானியா ஹானு பிரமேலாவா ஹுவா ਗੁਰਮਤਿ ਮਨ ਮਾਨਿਆ ਸਤਿਗੁਰ ਮਿਲਿਆ ਤਾਂ ਹਰ ਪਾਇਆ ਬਿਨ ਹਰ ਨਾਵਾ ਮੁਕਤ ਨਾ ਹੋਈ ਨਾਨਕ ਕਾਮਣ ਕੰਤਾ ਭਾਵ ਨਾਨਕ ਕਾਮਣ ਕੰਤਾ ਰਾਵੇ ਮਨ ਮਾਨਿਆ ਸੁਖ ਹੋਈ ਸਤਿਗੁਰੂ ਸੇਵ ਧਨ ਬਾਲੜੀਏ ਹਰ ਵਰ ਪਾਵਹ ਸੋਈ ਰਾਮ।

சங்கராச்சே மந்தனையந்தர் சிங்கரன் கோபால் சர்வபிரபோவர் கிருபால ஆபிடை அவரை நாம் ஜிப்பாவை நானக்கோ வைஷ்ணவ பரம் நிற்பாவை பகவதி பகவந்த பிரதிகாரங்க சகல் தியாக துஷ்டா சங்க மனசே பின் சே சகல பரம கர் பூஜை சகல் பாரதம் சாது சங்க பாப்பா மல்கோவை பகவதி கீமதி யுத்தம் ஹோவை.